വിഷ്വൽസെ കവിതയാമാത്തിന് കലയഞ്ചർ മണിരത്നം. இன்னைக்கு நாம மணிரத்னம் படத்தோட பாட்டுகள் தான் கேட்டோம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்பரே. இத்தனை நேரம் இசை தண்டலோட உங்க கூட சேர்ந்தது அயனா வேணுகோபால். அடுத்த வாட்டி மீண்டும் சந்திப்போம் மண்டே இரவு 8 மணிக்கு. அதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருக்க ஆகாஷ்வாணி ரெயின்போ ஃபம் கொச்சி 107.5 மியூசிக்கலி யோர்ஸ்.